lo namlinge langkhor ta kyung sibe li chendi ni ngana zu chenri than thunbe ko ne langkhor ki lula kha lya ta kyung nan dan tha ta nang sing ki langkhor ki gyen che che si so gi si che ina ko di sing sie la we ge je tho ne se ji shu yu le chen dong bi che be thu zu ti ni sa kho ri ri si mi ma ki chok be chu zu gu than ga mang ne chu zu ju be par tha ti nin ki chi zu chu zu dun than ga mang ne chu zu ge be par ta nang sing ki sa pu bi chok be chu zu gu than ga mang ne chu zu ju be par tha chi 追求最短谈干嘛呢？求最给别拍接了呀！今儿东西个月，天天有呢，星期零给呢，拖拿有不休。唐能星期我那做狼块儿打更西北的星期天，休工作呢，狼块儿娘说他打更太给人推拉这把烟，突然拉着，接着给谁看了呀？狼块儿去拖拉娘说他打更说给呢，天路之南归光不呢？李成天东这边给人拿了，李成去天之开放场，来我给估计。 初级、松啊，你初初谈，来我也估计初级进啊，短短过年，肯用句件啊，出来才哪里啊，就能够更熟练了。我那出牌去先把这腿能开呢，到这些哪里？他能先查着恁个个一年嘞，别个趁那么多，先别扣印给，对不？句件，看俺给同恁开呢，瞧这个那边同恁姑娘的周月了，铁墩他们的恁个呢，光家有不休。

0: lo nam ling ge ngnan chu sa khor khong me na li na lang khor dar kyon li che na la chiu chu mang we thu zu ding zhe ji li ya dun jie nam xi cha gen xian bie wo li ya da lang khor dar kyon nan dan tie li ya ya nang chung shuo nian bie nang tun kha ji si ji nam ji ba ge la
1: la de
0: lo da ngnan su nyam thu chi zhen chi xu bi na ge la ge khong li che na lo li ya kha chu zam ji ge tie ne ani ngnan chu chiu chu mang we thu zu ding zhe ji li ya ani di thon nan chi gu be ne thu yi na si ji nan zhu su di na ngnan chu lang khor na li ya
1: 路亚给出钱是吧你了那里唐能新给库里铺呃地内能成龙唐能新给落在西多托西西国拉索伯的南屯卡就咱们这个铁里呀给那个谁真的说是吧那里了老安特林给你在那里呀呃母腿呢给那桥里呀就车队给给狼库打更切当过里呀你呃寻着旅边南屯卡呢谁真的说输赢了那行了老那行了唐多的电影给那我们要学的去满足一下去 답시셔마래기나 去切去这样嘛对，其实是个二公，但他公园呢去打，也蛮提醒的，就三吧，今天我俩肯定要去去两次，嗯，对对，真的，是不是去过去？嗯嗯。那当中嘛，第二些呢，就嗯，去东南路的，人家还蛮过敏呢。
0: 哦，是吧？
1: 嗯，去当地真的，菜市市场，么子其中肯定是呢，说是穷人的，穷人的，快乐，但他快乐切个了呀，穷人呢，切个呀，有啥呢？
0: 嗯，当然都。啊，listen。就咱们最多是啷个个了呀？就当这有不同的，但每个我最接头嘛，是吧？是。嗯，listen。他考虑的是啥子呢？菜市场呀，菜市场呀，这些。哦，来来，就考虑的是啥子呢？咯咯，listen。他其实考虑的那菜个呀，有没有人养？